438.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 29ஆம் நாள் மே மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ்

சங்கே முழங்கு. நேர்களே, இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், மகளிர் உலகம், அறிவிப்புக்கள், சிந்தனை ஆகியன ஒலி உலாவரும்.

முதலில் குறளமுதம் எண்ணன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்கு. தெளிவுரை: எத்தகைய அறத்தை அழித்தவருக்கும் பாவத்திலிருந்து நீங்கும் வழி உண்டு. ஆனால் ஒருவன் செய்த நன்றியை மறந்தவருக்கு பாவத்திலிருந்து உய்யும் வழி இல்லை. மீண்டும் குறள்: எண்ணன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்கு. குறள் எண் 110, அதிகாரம் செய்நன்றி அறிதல். தொடர்வது தகவல் நேரம்.

நேர்களே, மே 12 தேதியான இன்று சர்வதேச செவிலியர்கள் தினம். நவீன செவிலிய முறையை உருவாக்கிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் பிறந்த நாளை முன்னிட்டு 1965 ஆண்டு முதல் மே 12 தேதி செவிலியர்களின் தியாகம் மற்றும் மருத்துவ சேவைக்காக சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம். அதிகாரம் பெற்ற செவிலியர்கள் உயிர்களை காக்கின்றார்கள் என்பதே இந்த வருட சர்வதேச செவிலியர் தினத்தின் கருப்பொருள். செவிலியர்களுக்கு முறையான பயிற்சி, பாதுகாப்பு மற்றும் ஆதரவு அளித்து அவர்களை அதிகாரப்படுத்துவதன் மூலம் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு அதிகமான உயிர்களை காப்பாற்ற முடியும் என்பதை இந்த கருப்பொருள் வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு வருடமும் செவிலியர் தின கொண்டாட்டத்தின் முக்கிய நோக்கமே செவிலியர்களின் பணி சுமையை குறைத்து அவர்களுக்கு பாதுகாப்பான சூழல் மற்றும் நியாயமான ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதே ஆகும். இந்த தினத்தின் மூலம் சமூகத்திற்கு செவிலியர்கள் செய்யும் உன்னதமான பங்களிப்பை அங்கீகரிக்கவும், மருத்துவமனைகளில் செவிலியர்களின் தன்னலமற்ற சேவைக்கு நன்றி தெரிவிக்கவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. உயிர்காக்கும் உயரிய பணியை அன்புடனும் அர்ப்பணிப்புடனும் செய்யும் செவிலியர்களுக்கு சர்வதேச செவிலியர் தின வாழ்த்துக்கள். தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து ஃபோனிக்ஸ் பே துறைமுகத்தில் இருந்து MV நார்த் பேசேஜ் நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்தில் இருந்து சுராஸ்தீப் மற்றும் லாங் ஐலாண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்னர் நண்பகல் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து புறப்பட்டு சென்ற வழியே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. MV பாராட்டாங் நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஷகித்தீவிற்கு பயணிக்கும். பின்னர் காலை 8:30 ஷகித்தீவிலிருந்து புறப்பட்டு ஸ்ரீ விஜயபுரம் நோக்கி பயணிக்கும். MV ஸ்டேட் ஐலண்ட் நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஸ்தீவிற்கு பயணிக்கும். பின்னர் காலை 8:45 சுராஸ்தீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் நோக்கி பயணிக்கும். மீண்டும் இக்கப்பல் மாலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஸ்தீவிற்கு பயணிக்கும். பின்னர் 14 காலை 5:30 சுராஸ்தீவிலிருந்து புறப்பட்டு ஷஹித் தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. MV ராணிச்சங்கா நாளை காலை 7 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஷஹித் தீப், சுராஸ்தீப், ட்ரைட் ஐலண்ட், கதம்தலா மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்னர் மறுநாள் காலை 7 மணிக்கு ரங்கத்திலிருந்து புறப்பட்டு சென்ற வழியே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. MV ஹட்பே நாளை முன்பகல் 11 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஷகித்தீவிற்கு பயணிக்கும். பின்னர் பிற்பகல் 1 மணிக்கு ஷகித்தீவிலிருந்து சுராஸ்தீவிற்கு செல்லவில்லது. அதன் பிறகு பிற்பகல் 2:30 சுராஸ்தீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் நோக்கி பயணிக்கும். MV பம்புகா நாளை முன்பகல் 11:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஸ்தீவிற்கு பயணிக்கும். பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு சுராஸ்தீவிலிருந்து ஷகித்தீவிற்கு செல்ல உள்ளது. அதன் பிறகு மாலை 3:30 ஷகித்தீவிலிருந்து ஸ்ரீ விஜய்

புறம் நோக்கி பயணிக்கும். எம்வி கமோட்டா நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஷஹித் தீவிற்கு பயணிக்கும். பின்னர் மாலை 4:30 மணிக்கு ஷஹித் தீவிலிருந்து ஸ்ரீ விஜயபுரம் நோக்கி பயணிக்கும். மேற்கூறிய கப்பல் போக்குவரத்து அனைத்தும் வானிலை மாற்றத்திற்கு ஏற்ப மாறுபடலாம். வானிலை அறிக்கை. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் பெரும்பான்மையான இடங்களில் மிதமானது முதல் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், இடி மின்னலுடன் கூடிய காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் வருகின்ற 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். தகவல் நேரம் கேட்டீர்கள். தொடர்வது மகளிர் உலகம்.

நேர்களே, இன்றைய மகளிர் உலகம் நிகழ்ச்சியில் வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற தலைப்பில் உரையாற்ற உள்ளார் சமூக சேவகி திருமதி அனுராதா.

நேர்கள் மகளிர் உலகத்தில் வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற தலைப்பில் சமூக சேவகி திருமதி அனுராதா ஆற்றிய உரை கேட்டீர்கள்.

நேர்களே, வருகின்ற ஜூன் 8ஆம் தேதி அகில இந்திய வானொலி தனது 90வது ஆண்டு விழாவை கொண்டாட உள்ளது. 1936ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி இந்திய மாநில ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலியாக பெயர் மாற்றப்பட்டு அதிகாரப்பூர்வமாக செயல்பட தொடங்கியது. அகில இந்திய வானொலி 1927இல் தனியார் நிறுவனமாக தொடங்கி பின்னர் 1936இல் அரசு வானொலியாக மாறியது. 1957ஆம் ஆண்டு முதல் அதிகாரப்பூர்வமாக ஆகாஷ்வாணி என்று அழைக்கப்பட்டது. இது பிரசாத் பாரதியின் ஒரு பிரிவு. நேர்களை, 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார மொழிகளில் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பப்படுகின்றன. நம்முடைய ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், பங்காளி, நிக்கோபாரி, ஹிந்தி போன்ற பிரத்யேக மொழிகளில் நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பப்படுகின்றன. சுதந்திர போராட்ட காலத்திலும் இந்தியாவின் கலாச்சார வளர்ச்சியிலும் போர் காலங்களிலும் முக்கிய பங்காற்றிய பெருமை அகில இந்திய வானொலிக்கு உண்டு. அகில இந்திய வானொலியின் 90வது வருடத்தை கொண்டாடும் விதமாக நம்முடைய ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலும் ஒரு மாதகால கொண்டாட்டமாக நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளோம். தொலைக்காட்சி, இணையம், சமூக ஊடகங்கள் என தொலை தொடர்பு தளங்கள் வளர்ந்து கொண்டே போனாலும் இன்றும் என்றும் என்றென்றும் மக்கள் மனதில் நிற்பது வானொலி மட்டுமே. சிறுவர்களுக்கான சிறுவர் பூங்கா, இளைஞர்களுக்காக இளைய பாரதம், முதியவர்களுக்காக அனுபவம் பேசுகிறது, சாதனை படைத்தவர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களை ஒலிக்கூடத்திற்கு அழைத்து நேர்முகம் காண்பது, மகளிருக்கான நிகழ்ச்சிகள், மலரும் நினைவுகள், ஒரு நாள் புதுப்பாடல், மற்றொரு நாள் பழைய பாடல், இப்படி பலதரப்பட்ட பாடல்களை ரசித்து உணர்வதற்கும் கோடிக்கணக்கான மக்களை இணைக்கும் பாலமாக விளங்குவது வானொலி மட்டுமே. அகில இந்திய வானொலியின் 90வது வருட பயணத்தில் ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலிருந்து அறிவிப்பாளர்களாக நாங்களும் நேயர்களாக நீங்களும் இணைந்து இந்த மகிழ்ச்சியான தருணத்தை ஒரு மாத கால கொண்டாட்டமாக கொண்டாடுவோம். நேர்களே, விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிக்ஷன் என்பது இந்திய உயர்கல்வி துறையில் சீர்திருத்தம் கொண்டுவர மத்திய அமைச்சரவையால் சமீபத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட ஒரு மசோதா. இது யுஜிசி, ஏஐசிடிஇ போன்ற பல ஒழுங்குமுறை அமைப்புகளை ஒருங்கிணைத்து ஒரே ஆணையத்தின் கீழ் கொண்டுவரும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்ட மசோதா. இதன் இலக்கு வருகின்ற 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவது. ஒருங்கிணைந்த ஒழுங்குமுறை உயர்கல்விக்கான பல்கலைக்கழக மானிய குழு யுஜிசி, அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் ஏஐசிடிஇ, தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் என்சிடிஇ போன்ற பல அமைப்புகளை ஒரே ஆணையத்தின் கீழ் கொண்டுவர இந்த மசோதா

வழிவகை செய்யும். நீர்களே, மகளிர் உலகம் நிகழ்ச்சியின் நிறைவாக வாழ்க்கையில நீங்க நிம்மதியா வாழ இந்த தாரக மந்திரத்தை பின்பற்றுங்க. கோபப்படுத்தும் போது மௌனமா இருங்க, விலக்கி வைக்கும் போது சற்று விலகியே இருங்க, பெருமைப்படுத்தும் போது துள்ளி எழாதீங்க, உதாசீனப்படுத்தும் போது உடைந்து போகாதீங்க, தோல்வி அடையும் போது துணிந்து எழுந்து நில்லுங்க, வெற்றி பெறும் போது பணிந்து நில்லுங்க, காயப்படுத்தும் போது கண்டுக்காம இருங்க. இந்த தாரக மந்திரம் தாங்க வாழ்க்கைய நிம்மதியாக்குறதுக்கான மருந்து.

மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு தமிழமுதம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடியும் என்று விண்ணை நம்புங்கள், முடியும் என்று உங்கள் திறமை மீது நம்பிக்கை வையுங்கள் என்ற சிந்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வனிதா. வணக்கம் நேயர்களே.